0: பாப்பா நின்ன இந்த சுந்தரி நின்ன இந்த சுந்தரி
1: நின்ன கண்டு கண்ணுரீ

சா, சரிகாம சரிகாம சரிகாம சா. ஹாடே ஹாடே கிண்ணறி ஜோடி தாளா கஞ்சரி. ஹா மைசூர் தசரா.